0: even as he begins his new political role, his final film as an actor, Jan Nayagan, has remained in limbo for 5 months after getting stuck in the certification process with the Central Board of Film Certification.
1: இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல உருண்ட கையெழுத்து போடுமா? என் பொண்ண தொட சொன்னவன் யாரு? யாரு?
2: கம், லெட்ஸ் ப்ளே எ கேம். இன்னில இருந்த 9வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும்.
3: என்ன பிளான்?
2: ஓஎம்.
0: The latest development is that the film's release date has been updated on some ticketing platforms, though there has been no official announcement from the makers.
2: OM.
4: Arrive.
5: Unbelievable. Enakku naan mellam venda. Paari en kai eppadi nadukudhu.
1: விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம்.
2: மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது.
0: On District, Jan Nayagan is listed for release on June 19, while on Book My Show, the release date has been updated to June.
1: Huh?